0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்

0: ஏழு மணி முதல் எட்டு மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி.
0: எஃப்எம் தாளம், எஃப்எம் தாளம் வானொலி, வானொலி. உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தீந்தி சேரங்கம் கலைவாணியோடு.

விளக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மின்மை குன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோதன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று ஆடி கார்த்திகை காவடி திருநாள். இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மணி சரியாக 7:02 இது உங்கள் ஆழம் 3 என்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதோ நம்முடைய இன்றைய ஆடி காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் விநாயகரை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் திருப்புகழ் பாடலை கேட்டீர்கள். அடுத்து வருவது முருகனை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடல். ஏழு கரை நாடு திருப்புகழ் விரகர நோக்கியும் பாடலுக்கு குரல் தருபவர் அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள்.

ஆடி மாதத்தில் வரும் இன்றைய நாள், அதாவது கிருத்திகை நாள், முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் காவடி எடுத்தல், விரதம் இருப்பது, பால் கூடம் எடுத்தல், வேல் வழிபாடு போன்றவற்றை பக்தியுடன் செய்யப்படுகின்றன. ஆடி கிருத்திகை விரதத்தின் முக்கியத்துவம், மனம், உடல், உயிர் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும் விரதமாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளால் தடைகள் நீங்கி வெற்றி மற்றும் நல்வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. திருமண தடை, குழந்தை பேறு, கல்வி, வேலை, தொழில் முன்னேற்றம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி பலர் இந்த விரதத்தை அனுசரிக்கிறார்கள். காவடி எடுத்துச் செல்வது அகந்தையை விட்டு இறைவனிடம் முழு சரணாகதி அடைவதை குறிக்கிறது. அடுத்து வருவது சேர்வலம் பசும் தொகை மயிலான். அன்பு மக்களே, நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4020 8070 4028070 என்ற தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைத்து உங்கள் முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

இன்றைய ஆடி கார்த்திகை காவடி திருநாளில் விரதம் எப்படி இருக்கலாம்? அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானை மனதில் நினைத்து விரத சங்கல்பம் செய்ய வேண்டும். பலர் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் அல்லது பால் பழம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள். ஓம் சரவணபவ அல்லது கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. சிறப்பாக முருகனுக்கு திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை மற்றும் கந்த சஷ்டி கவசம் இவையெல்லாம் நாங்கள் பாராயம் செய்யலாம். அருகில் உள்ள முருகன் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து என்றால் காவடி அல்லது பால் கூடம் எடுத்து பக்தர்கள் செல்வார்கள். நம்முடைய உள்ளூர் கலைஞர் அக்கா ஜிவாஷி பரிமாணன் குரலில் இதோ வேலவா வடி வேலவா என்னும் முருகனை போற்றும் பக்தி பாடல்கள் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

0: அக்கா ஜிவாஸ்ரீ பெருமானின் பெருமானன் குரலில் நீங்கள் வேலவா வடி வேலவா மற்றும் வேறு முருகனை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது உங்களுக்காக ஓர் உரை. ஆடி கார்த்திகை காவடியை முனித்து உங்களுக்காக உரையை ஆற்றுபவர் தேச அம்மா தேச மங்கையர்கரசி அவர்கள்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஆடி கிருத்திகை சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் அம்பாளுக்கு விசேஷமான மாதம். ஆனா ஆடி மாசத்துல முருகனுக்கும் விசேஷமான ஒரு நாள் உண்டு, அது ஆடி கிருத்திகை. அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான பையன் அப்படின்னா அது முருகன் தானே. அதனாலதான் பார்வதி பிரியனந்தனாய நமஹா அப்படின்னா அவருக்கு ஒரு நாமமே உண்டு. அம்பாளுக்கு ரொம்ப செல்ல புள்ள, விருப்பமான புள்ள. அதனால முருகப்பெருமானையும் இந்த மாதத்துல நாம கொண்டாடி மகிழலாம். பொதுவா ஆடி மாசம்னு வந்துட்டா அம்பாளை மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கறது இல்லை. விநாயக பெருமானுக்கும் சிறப்பான வழிபாடு உண்டு, ஆடி செவ்வாய் பிள்ளையாரை கும்பிடுவாங்க. சிவபெருமானுக்கும் சிறப்பான நாட்கள் உண்டு. ஆடி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்புக்குரிய பிரதோஷங்கள் தான். அதே மாதிரி நாராயணரை வழிபடக்கூடிய நாள் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு நாள்ல நாராயண வழிபாடும் உண்டு. அப்ப எல்லாருக்கும் விசேஷம்னா முருகனுக்கும் உண்டு தானே. முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது கிருத்திகை. இந்த கிருத்திகை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஆண்டு ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை என்னைக்கு வருது அப்படிங்கறதுலயே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா அப்படின்னு முதல்ல கிருத்திகை எப்ப ஆரம்பிக்குது, என்னைக்கு வருது அப்படிங்கிற அந்த தேதியும் நேரமும் பார்த்துட்டு வந்துருவோமா. 6/8/2026 மாலை 6:18 ஆரம்பிக்குது கிருத்திகை நட்சத்திரம். 7/8/2026 மாலை 4:51 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. இதுல அநேகமான இடங்கள்ல 6ஆம் தேதி தான் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலையில இருக்கு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நமக்கு கிருத்திகையாக, ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது. திருத்தணியில கூட 6ஆம் தேதி தான் நமக்கு ஆடி கிருத்திகை விழா அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு. ஒரு சில கோவில்கள்ல எங்க ஊர் பக்கம் 7ஆம் தேதி தாமா கொண்டாடுறாங்க அப்படின்னா 7ஆம் தேதியே நீங்க கிருத்திகையாக வச்சுக்கலாம். ஏன்னா இங்க பாதியில தொடங்குது, அடுத்த நாள் சாயந்தரம் வந்து அது நிறைவடைகிறது, இரவு தங்குறது அப்படின்னு பார்த்தா 6ஆம் தேதி தான் நமக்கு கணக்குல இருக்கு. இது சில கோவில்களினுடைய பூஜை விதிமுறைக்கு மாறி அமையலாம். அதனால உங்க கோயில்ல பக்கத்துல நீங்க எந்த கோயிலுக்கு வளமையா போறீங்களோ, எது உங்களுக்கு வழிபடக்கூடிய இடமோ, அந்த இடத்துல எப்ப அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. நான் பொதுவா உங்களுக்கு கிருத்திகையினுடைய வழிபாட்டை நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு 6ஆம் தேதியே கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு, எங்க கோவில்ல அதான் சொல்லியிருக்கிறாங்கன்னா 6ஆம் தேதியே பண்ணிக்கோங்க. இல்லம்மா எங்களுக்கு 7ஆம் தேதி தான் சொல்றாங்க அப்படின்னா 7ஆம் தேதியே நீங்க பண்ணிக்கோங்க. 6 இரவு கிருத்திகை தங்குறது விசேஷமானது அப்படின்னு நிறைய இடங்கள்ல 6ஆம் தேதி தான் இது கொண்டாடப்படுகிறது. இப்ப இந்த கிருத்திகை அப்படிங்கிற விரதம் எதற்காக நம்ம இருக்கணும்? நிறைய முறை நான் சொல்லிட்டேன், நல்ல உயரிய பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த ரெண்டு நாளையும் இணைத்து நாம ஒரு விரதமாக இருக்கிற போது அது ரொம்ப விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். பதவி அப்படின்னா வேலையில இருக்கக்கூடிய பதவிக்கும் அது பொருந்தும். ஒரு தகப்பனாக உயர்வது கூட ஒரு பதவி தான். ஒரு கணவனாக இருந்து தகப்பனாக வருவது ஒரு பதவி, ஒரு மனைவியாக இருந்து ஒரு தாயாக உயர்வதும் ஒரு பதவி தான். அப்ப குழந்தை பேருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல விசேஷமான நாள். திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். பிரார்த்தனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த நாள் கேட்டதை நமக்கு அப்படியே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் முருக வழிபாட்டுல. அதுல ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகைய பரணியோட நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 5ஆம் தேதியே உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சு நீங்க தொடங்கலாம். இல்ல 5ஆம் தேதி எங்களால முடியாது, ஒரே நாள் இருக்கலாம்னா 6 பரணியும் இருக்கு, கார்த்திகையும் இருக்கு. பரணியில விரதத்தை ஆரம்பிச்சு கார்த்திகையில நீங்க பூர்த்தியே பண்ணிடலாம். அதனால 6ஆம் தேதி காலையில எழுந்து உபவாசமாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அந்த பிரார்த்தனையை முருகன்கிட்ட செலுத்துங்க. வழிபாட்டுக்கு என்ன பயன்படுத்துறது, பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். வீட்டுல முருகர் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல கோயில்ல போய் பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்யறத பாக்குறதும் அதுல நாம நம்மளால முடிஞ்சதை கொடுத்து கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வீட்டிலேயே வழிபாடு செய்யறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.

0: எளிமையான நைவேத்திய பொருட்கள் சுவாமிக்கு வச்சுக்கோங்க. தேன் திணை மாவு வச்சுக்கலாம், இல்லை ரெண்டு வாழைப்பழம் மெத்தில் பார்க்க வச்சுக்கலாம், ஒரு பாயசம் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. நிறைய பேருக்கு கிருத்திகை அன்னைக்கு இலை போடுற வழக்கம் இருக்கு. பகல் மட்டும் உபவாசம் இருந்து மதியம் இலை போட்டு விரதம் விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களும் நீங்க இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இல்ல முழுக்க நாங்க உபவாசமா இருக்கிறோம்னா மாலையில உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. எப்ப நீங்க உங்க வழிபாடு பண்ணாலுமே நான் கிருத்திகைக்கும் சரி, முருகனுடைய வழிபாடு சஷ்டிக்கும் சரி, எல்லா நாளுக்குமே சொல்லக்கூடிய ஒரே வழிபாடு ஷட்கோண தீபம் ஒண்ணு இருக்கு. இந்த ஷட்கோண தீபம் காலையிலையும் ஏத்தலாமா சாயங்காலமும் ஏத்தலாமான்னு சில பேர் கேக்குறீங்க. ஏத்திக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நான் படத்துல காட்டுற மாதிரி அழகா ஒரு கோலம் போட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு விளக்குகளை அதுல வச்சு, வைக்கிற விளக்கு மண் விளக்கா வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மண் விளக்கு வச்சு அதுல நெய் தீபமாக ஏற்றுங்கள், அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். காலையிலயும் ஏத்துங்க, அதே விளக்க சாயங்காலம் ஏத்தலாமான்னு சில பேர் கேக்குறீங்க. அன்னைக்கே ஏத்துறதா இருந்தா சாயங்காலமும் நீங்க ஏத்திக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஷட்கோண தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்கு விசேஷமான பதிகங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஒரு வேண்டுதலுக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கான திருப்புகள், கல்யாணம் ஆகிறதுக்கான திருப்புகள், நோய் நீங்குவதற்கான திருப்புகள் அப்படின்னு நான் நிறையவே பழைய பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பா மறக்காம அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க. மாலையில இந்த மாதிரி நீங்க விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு முருகப்பெருமான் கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன கேட்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவரவருக்கு இஷ்டமான கோவில்களுக்கு ஏதாவது ஒன்று செலுத்துறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. நிறைய பேர் புஷ்ப காவடி எடுக்கிறது, அதே மாதிரி பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரி சில வழிபாடுகளும் செய்யறதா பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரார்த்தனைக்கு உரியவங்க அதற்குரிய நாளில் இந்த பிரார்த்தனைகளையும் செலுத்திட்டு முருகப்பெருமான் கிட்ட ஏற்கனவே நாங்க வேண்டியதற்கு எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டப்பா, ஒவ்வொரு முறையும் உன்னை நாங்க வந்து நன்றியோட வழிபாடு பண்றோம், எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கொடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்தும் வழிபாடு செஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனா ரொம்ப கூட்டமா இருக்குமா, நிம்மதியா சாமியே கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, வீட்லயே உட்காருங்க. பொறுமையா ஷட்கோண தீபம் ஏத்தி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி திருப்புகள்லாம் படிச்சு பொறுமையா நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும். இந்த ஆடி கிருத்திகை பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க.
1: நீங்கள் ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு சமய உரையை கேட்டீர்கள். உரையை ஆற்றுபவர் அம்மா தேச மங்கையர்க்கரசி அவர்கள். அடுத்த பாடல் கண்டா முருகா என்னும் பாடலை நீங்கள் அருணகிரி செல்வார் மகந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் கேட்கலாம்.

நம்முடைய ஆறு படை வீடுகளுள் திருச்செந்தூர் படை வீடு மிகவும் முக்கியமானது. இதோ திருச்செந்தூர் முருகனை போற்றும் இந்த பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, இன்று ஆடி கார்த்திகை காவடி திருநாள். இந்த காவடி திருவிழாவினை முன்னிட்டு அடுத்த பாடலே நாங்கள் அணி லலிதா, குமரேஷ், பிரகாஷ், சமந்தா, சுந்தரம், அஞ்சலி, உதயோம், ஜெயோ முத்துசாமி மற்றும் காபே வடபழனி திருக்கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை நாங்கள் அளித்திருக்கின்றோம். ரிவ்யா ஜாபா ஊரைச் சேர்ந்த அம்மா மனோன் பெருமாள் ஆடி காவடி விரதத்தினை முனித்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். பேரன்மார்கள், பேத்திமார்கள் சோமசேகரன், சோழன் செந்தாமரை, மகன் சஞ்சீவன், ஜெசன், மருமகள் ஜெசிலா சந்தி மற்றும் சந்தி, இனிமை இனியன், கீர்த்திகா செழியன், வசந்தா ரூபி, பாட்டி தங்கச்சி சுபமா, தமிழ் அவ்வையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். பெற்றுச்சிலிருந்து குமரவேல், தமது அப்பா குமரன், அம்மா லுவினா, தாத்தா விஜயன், அப்பா விமலா, சிற்றப்பா அருவன், சின்னம்மா கலைவாணி, அத்தே அமைதி, அனைத்து முத்துசாமி குடும்பத்துக்கு அடுத்த பாடலை அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை நாங்கள் குமரன், புவனம், கரன், திலன், சங்கரி, அம்மா அம்பா செத்தி அவ்காம்பே உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா அனி கோவிந்தன் அவர்கள். இதோ அடுத்த பாடலை நம் உள்ளூர் கலைஞர் ஐஷ்னி டமானி குரலில் ஆடுமயிலே குத்தாடுமயிலே என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

ஆடுமயிலே குத்தாடுமயிலே பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் ஐஷ்னி அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாஜுலியன் துத்மா ஊரைச் சேர்ந்த கவிசன் அருணாச்சலம் தமது பிறந்த நாளை முனிதா அம்மா செல்வியா பகிசன், அக்கா அமந்தா தான் வின்வன், அருணாச்சலம் மற்றும் முனிசாமி ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். புனக்க ஊரைச் சேர்ந்த ஐயா கஜன் ஐயா துரை தமது பிறந்த நாளை முனித்து மனைவி சுவிதா, மகன்மார்கள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் வசன், விசன், சுந்தரி, அருமை, ஏழிசை, அத்தை மணி, அத்தை சரோஜ் மற்றும் செவியன் அனைத்து ஐயா துரை குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். அலைபிரியா வக்வாலிலிருந்து சுகேசன் பொன்னுசாமி தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மனைவி விமலா, மகள் ஷஹான், மகன் சீகன், மருமகள் வந்தனா, அம்மா வினுதா மற்றும் பொன்னுசாமி, குயந்தன், கன்யாப்பன், வேதாச்சலம், ராமன், ராமசுவாமி, சிவன், கந்தப்பன் மற்றும் பாலமுதி ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ட்ரியலிலிருந்து செல்வரசி தந்தானி தமது பிறந்த நாளை முனித்து அப்பா விஸ்வன், அம்மா சந்தி, தாத்தா காசன், சிவானி கோவிலன், லோகேஸ்வரி குவலன், அனைத்து தந்தானி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லாமிச்சே ஊரைச் சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா ஒரு முருகனை போற்றும் பக்தி பாடலை கேட்டிருக்கின்றார். அம்மா சிரோன், பிரிசிலா, பாலன், குமிலா, பரவிதன், வீணா, தனிஷா மற்றும் பிட்டோன்லிருந்து லாமிச்சேலிருந்து மம்பத்தா குடும்பத்துக்கு, தாத்தா ரெத்னோ திருவங்கதம் அவர்களுக்கும், ரிஷ்வோ லிருந்து அத்தி சீதா மற்றும் அமே ராஜு ஜெகம்பிரம் அவர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ இப்பொழுது அவினாசி 10 பாடல்களை பாடுகின்றவர் அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள்.

அன்பு மக்களே உங்களுக்காக சில அறிவிப்புகள். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அன்றைக்கு சாஜூலியன் துத்மா ஆதி அருள்மிகு ஆதிபராசக்தி திருக்கோவிலில் காவடி மற்றும் தீமிதி திருவிழா நடைபெறும். மேலும் நம்முடைய தமிழர் பேரவை ஏற்பாட்டில் ஆடி மாத சிறப்பு அம்மன் பக்தி கராஓகே போட்டி நடைபெறுகிறது. 14

நிகழ்ச்சிக்கு போட்டியாளர்கள் அம்மனின் பல்வேறு திரு உருவங்களை போற்றும் பக்தி பாடல்களை பாட உள்ளனர். இப்போட்டிக்கு இசை பயிற்சி வழங்குவது சேர்காழி சகோதரிகள் அருணா மற்றும் அகிலா ரவீந்திரன் அவர்கள். நாள் வந்து ஆகஸ்ட் மாதம் 15 அன்றைக்கு சனிக்கிழமை. நேரம் பிற்பகல் 1 to 4 வரை. இடம் கத்ரோபோன் நகர சபை டவுன்ஹால். அனைவரும் வருக. இளம் திறமைகளை ஊக்குவித்து ஆடி மாத பக்தி விழாவை

0: மணிசன். மேலும் வெஜிடோபிள்லிருந்து அம்மா உமா கங்காது அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். கெனிஷா செல்வனா, அம்மா பமிலா ப சண்முகம், பழனி குடும்பம், அக்கா யுவானி, அத்தான் கணன், அவிலன், ஜெலன், ரமசாமி குடும்பம் பாயிண்டசாப், அத்தே வடி, குருசாமி, திலன், திஜன் அவ் சுல்யாக், மேலும் அனைத்து பழனி மற்றும் கங்காது குடும்பத்துக்கு அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். நம்முடைய இன்றைய ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முடித்து நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பெண்ணிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.